0: song of the hour was brought to you by Almaraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: நவராத்திரியோட புண்ணியமும் சாம்ஸ்காரிக தனிமையும் ஆகாஷத்தின் நிரப்பகிட்டுமாய் பக்தி சாந்திரமாய ஒரு சாயானம். துபாய் தர்பார் மீடியா அண்ட் ரிலீஷ் தரசா ஜாயின்லி பிரசன்ஸ் நவோமித் 2026 எ கிராண்ட் நவராத்திரி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். மலையாளக்கரையுடைய ஜனப்பிரிய வனிதா பஜன் டீமாய பைரவி பஜன்ஸ் எத்தனும் ഒക്ടോബർ 4 വൈകുന്നേരം 6 മുതൽ ദുബായ് സബീൽ ലേഡീസ് ക്ലബിൽ നവോമിത് 2026.
3: ടിക്കറ്റ്സ് അവൈലബിൾ ഓൺ ടിക്കറ്റ്സ് 5.net.

0: கேருவா மக்களே, கேருவா.
1: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகள் நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் 1 இல் கால் நவ் 0542245901.